0: முழு நாட்டிற்கும் சிறந்த நாளாகட்டும். இது பிரவுன்ஸ் நிறுவனத்தின் விவசாய பிரிவின் வாழ்த்தாகும். 150 வருடங்கள் பழமையான நம்பிக்கை. பிரவுன்ஸ்
1: உலகெங்கும் உங்களோடு நானும் சக்தி FM. www.shaktifm.com.

0: மற்றும் சக்தி ஆப்பில் சக்தி கொடு நிகழ்ச்சியின் ஊடாக இன்றைய நாள் பற்றிய விவரங்களை வழங்குகின்றார் இலங்கை திருக்கணித ஜோதிட நிலைய அதிபர் ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ சி ஜெகதீஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய 2026 ஆகஸ்ட் மாதம் 2 பராபவ வருடம் ஆடி திங்கள் 17 நாள் ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதி இரவு 11-15 வரை, அதன் பின்னர் பஞ்சமி. நட்சத்திரம் பூரட்டாதி இரவு 9:37 வரை, அதன் மேல் உத்தரட்டாதி. சித்தாமிர்த யோகம் முழுவதும். ராகு காலம் மாலை 4:57 முதல் 6:31 வரை. சுபநேரம் காலை 9:09 முதல் 10:43 வரை. இன்று திவசம் செய்வதற்கான திதி ஆடி மாத தேய்பிறை சதுர்த்தி. இன்று சங்கடகர சதுர்த்தி. கிரதமிருந்து விநாயக பெருமானை விருப்புடன் வழிபட விசேட தினமாகும். இனி இன்றைய பலன்கள். 1 சலனம், 2 உயர்ச்சி, 3 விருத்தி, 4 சஞ்சலம், 5 மகிழ்ச்சி, 6 சமபலன், 7 யோசனை, 8 எழுச்சி, 9 சுவீட்சம். இன்றைய சிந்தனைக்கு மனித கவி ஒன்றியேதான் உயிர்கள் தம்மையும் உறவினையும் அறிந்து ஆன்ம இடேற்றம் பெற வாய்ப்புகள் உள்ளன. நல்வினை பயனால் தேவராய் பிறந்து இன்பம் அனுபவத்தோறும் முத்தி பெறு வேண்டுமாயி மண்ணுலகிலே மானுடராய் புறப்படுத்தல் வேண்டுமென நூல்கள் கூறுகின்றன.
0: நன்றி ஐயா. இன்றைய நாள் பற்றிய விவரங்களை வழங்கியிருந்தார் இலங்கை திருக்கணித ஜோதிட நிலைய அதிபர் ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ சி ஜெகதீஸ்வர சர்மா அவர்கள். இன்றைய நாள் எப்படி

0: யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இத்தாலியில் 19 நகரங்களுக்கு அதிக வெப்பம் தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
1: மடுத்தியாலத்தின் தலைப்புச் செய்திகள்.

சக்தி வீக்கெண்ட் பிளாக்பஸ்டர் வணக்கம் தாயகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. காலை 8 மணி வரை நீங்களும் இணைந்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அலையுங்க 011-2-8-3-8-5-4 சைபர் எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 011-2-8-3-8-5-4. இன்றைய தினம் விஜயகுமார் பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இவரை பிள்ளைகள் ஜதூர்ஷன், லிதிஷன், தேவி பண்டாரவடையிலிருந்து நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய இனிமையான நல் வாழ்த்துகளும். பதில நமனுகுலையைச் சேர்ந்த சபின் கிறிஸ்தோபர் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இவரை அப்பா, அம்மா, அக்கா, தம்பி, மனைவி, பிள்ளைகள் மற்றும் உற்றார் உறவுகள் அனைவரும் இணைந்து வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய அத்தனை சொந்தங்கள் உறவுகளுக்கும் எங்களுடைய இனிமையான நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். புலத்தங்களைச் சேர்ந்த விஜி தனது 43rd பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இவரை கணவர், பிள்ளைகள், உறவுகள் அனைவரும் இணைந்து வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் இணைந்து கொள்ளலாம், வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்.

சக்தி வீக்கெண்ட் பிளாக்பஸ்டர் வணக்கம் தாயகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. காலை 8 மணி வரை வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைங்க 011-2838-54-4 எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 011-2838-54-4 இதுல உலகா தோட்டத்தை பிரபலமாக கொண்ட ராஜன் கமலி தம்பதிகளின் செல்வ புதல்வி ரிஸ்மிதா இன்றைய தினம் பிறந்த நாளை நீர் குழம்புல கொண்டாடுறாங்களாம். இவரை அம்மா கமலி, அப்பா ராஜன், அக்கா அமிர்தா, கீர்த்திகா, சத்யா, நிஷா, உஷா, ஷாலினி, பிரியந்தி, தபிஷா மற்றும் உற்றார் உறவுகள் அனைவரும் இணைந்து வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய இனிமையான நல்வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஜில்லா திரைப்படத்தில் இமானின் இசையில் விஜய் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடியது.

0: சக்தி வீக்கெண்ட் பிளாக்பஸ்டர் வணக்கம். தாயகத்தோடு இணைந்திருக்கிறீங்க. 10 மணி வரை நீங்களும் இணைந்து கொள்ளலாம். கேள்விகள் உங்களுக்காக இருக்கு. இப்ப முதல் கேள்வி, ஒரு பணக்கார பெண் முற்றிலும் வட்ட வடிவமான ஒரு வீட்டில் வசித்து வர்றாங்க. ஒரு வட்ட வடிவமான வீட்டில் வசித்து வர்றாங்க. ஆனால் திடீரென்று பார்த்தா அவங்க முற்றத்தில் இறந்து கிடக்கிறாங்க. விசாரணை அதிகாரி வாரர் 3 பேர்கிட்ட விசாரிக்கிறார். அங்கே இருந்த கார் டிரைவர்கிட்ட விசாரிக்கிறார். நான் வந்து காரை கழுவி கொண்டிருந்தேன், எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. வேலைக்காரி சொல்கிறாங்க, நான் மூலைகளில் வீட்டினுடைய அந்த மூலைகளில் தூசு துடைச்சி கொண்டிருந்தேன் அப்படின்னு. சமையல்காரர் சொல்கிறேன், நான் மதிய உணவை தயாரித்து கொண்டிருந்தேன், எனக்கும் தெரியாது எதுவுமே அப்படின்னு சொல்லி. இதில் யார் போய் சொல்கிறாங்க? சரியா, நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம். இதில் யார் குற்றவாளி அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். அழைங்க 0112-83-8-54-0 எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம். 0712-83-8-54-0 ஒரு பெண் வந்து முற்றத்தில் இறந்து கிடக்கிறாங்க. முற்றிலும் ஒரு வட்ட வடிவமான ஒரு வீட்டில் அவங்க வசிச்சுட்டு இருக்கிறாங்க. எனவே விசாரணை அதிகாரி வந்து 3 பேர்கிட்ட விசாரிக்கிறார். கார் ஓட்டுநர் சொல்கிறார், நான் காரை கழுவிட்டு இருந்தேன், எனக்கு தெரியாது. வீட்டு வேலைக்காரி சொல்கிறாங்க, நான் வீட்டினுடைய அந்த மூலைகளில் தூசு இருந்துச்சு துடைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. சமையல்காரர் சொல்கிறார், நான் பகல் சாப்பாடு சமைச்சிட்டு இருந்தேன், எனக்கும் தெரியாது. இதில் யார் குற்றவாளி நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய அந்த துப்பறியும் திறனை அந்த மூலையை பயன்படுத்தி சொல்லுங்கள்.
1: ரப்புன்சல மாதிரி யாரும் வந்து என்ன காப்பாத்துற வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன்.
2: எமது குழந்தைகள் எம்மை விட முன்னிலையில் உள்ளனர், எனவே அவளது கதையை அவளே எழுத வழிவிடுங்கள். கமர்ஷியல் கிரெடிட்.

சக்தி வீக்கெண்ட் பிளாக்பாஸ்டர் வணக்கம் தாயகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நாங்க முதலாவது கேள்வியை கேட்டிருந்தோம். ஒரு வட்ட வடிவமான வீட்டுல ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. விசாரணை அதிகாரி வாரார், மூன்று பேர்கிட்ட விசாரிக்கிறார். வாகன ஓட்டுநர் கார் டிரைவர் சொல்றார், நான் காரை கழுவிட்டு இருந்தேன், எனக்கு தெரியாது. வீட்டு வேலைக்காரர் சொல்றாங்க, மூலைகளில் வீட்டினுடைய மூலைகளில் தூசி இருந்துச்சு, துடைச்சிட்டு இருந்தேன். சமையல்காரர் சொல்றார், என்ன மதிய உணவை நான் தயாரிச்சிட்டு இருந்தேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல யார் குற்றவாளியா இருப்பாங்க, யார் போய் சொல்றாங்க, நீங்க கண்டுபிடிச்சா சொல்லுங்க. அழைங்க 011-2838-54 சைபர். வாட்ஸ்அப் மூலமா நிறைய பேர் பதில் சொல்லிட்டே இருக்கிறீங்க. காண்டியிலிருந்து கலை இணைந்திருக்கிறாங்க, கனகேச நோபூட்ல இருந்து இணைந்திருக்கிறாங்க. இதே நேரத்தில் திருமதி சோனியா ராஜ்குமார் வாழைச்சேனையிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் ஐஷு பதில் சொல்லியிருக்கிறாங்க. பட்டித்திடலிருந்து ராஜேஸ்வரி இணைந்திருக்கிறாங்க, பதில சொல்லியிருக்கிறாங்க. மாகோவிலிருந்து தர்சிகா இணைந்திருக்கிறாங்க. உடப்பு செல்லாவ ஜோஹா, எனவே நீங்களும் பதில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் இருக்குது, சரியா என்ன பதில் அப்படின்றதை நான் சொல்லுவேன். நீங்களும் முயற்சி செய்யுங்க. நிறைய பேருக்கு அந்த அப்படியான துப்பறியும் திறனும், நுணுக்கமாக சில விஷயங்களை கேட்கக்கூடிய திறனும் இருக்குது அப்படின்றது தெரியுது. என்னென்னா நிறைய பேர் உடனடியாகவே பதில சரியான ஒரு கண்டுபிடிப்பை செய்திருக்கிறீங்க. யுவா இணைந்திருக்கிறாங்க டான்குளத்திலிருந்து, என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள், இதுதான் பதில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஒலிக்கவிருக்கின்ற பாடல் இது மூன் வாக் திரைப்படத்தில் ஏஆர் ரகுமானின் இசையில் அவர் பாடிய பாட்டு.

மெசியாய் சித்தத்தில் பாகம் 5 ஒழித்தது உங்களுக்காக உங்கள் கிருபினை வானொலி என்னூடாக. அந்த இனிமேல் பாடலில் நாங்கள் கேட்டது போல நாங்கள் எப்பொழுதுமே ஒன்றாக கூடி இதனை நாங்கள் உயர்த்தி இதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய பிள்ளைகளாக இருக்கின்றோம். எப்பொழுதுமே ஒருமனப்பட்ட ஆவியில் தேவன் வாசம் செய்கின்றார். ஆகவே நானும் நீங்களும் எப்பொழுதும் நாங்கள் தேவனுக்குள் உண்மையான உள்ளத்தோடு தேவனை தேடி தேவனை நாங்கள் பயன்படுத்துவதே எங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இளைஞர்கள் பிரிமானவர்களே, கிருபை நேயர்களே, உங்களுக்காக அடுத்த பாடல் அபிஷேக கீதங்கள் இசைத்தட்டிலிருந்து ஒலிக்கின்றது.